பகா அன ஜிம்னி தத்தபான் தெமையி யான் ரெகதவுதுவாகி குறகுறானப்பா ஒனுவதிஸ் மாரி வனுவதி மேக்னெட்டியூட் அரியுரியா பென்சபென் அக்கியுஷு ஐலன் நுவப்பு மெய்சுவதி மினிசிமி நவுவத்தைன்சபென் இப்பகந்தாயின்தகவப்பும் அத்தகுரிகோமெதாக்கியானோரே தெப்பையெரீரிகி பாந்தெதாய் அரி இரங்கினிகாரின அவாந்தனு ஏசீரிகின பெப்பகாங்க தெப்பை ஏபூபுசிபுனிரோன தையந்தாம்னி எரியாபுசினகொய் மீண்டிகின் தெமையி யான் Otewone te stoa a te nua te samari ni mewa te kilomita raruana me te senta ni popai ere e o munako. O wakuna nora ke te inanu te stoa ane a ia tang. O pain te stoa a bene ni paka yontanu. O kupunti ime tuan nongora ama kon panani kiribes. Kora pa ipukin nongora am. O wakane tokin rongorongo. A kia sari kini katawrawak. Men anaru ni karikirongorongo panani kiribes.

ஆசன கரினார தரப்போ நேக்கம் ஆசையோ மேவுரி தனி மேவு ஆக்கியா மேவுரி தனி மேவு ஆக்கியா தனி மேவு ஆக்கியா மேவுரி Tarang na yung ite, takang na utare po na ero kayo kiyeng kay yaki ongo te tapana ki orangin roi reite. Tire itak, me ingin nane, asana mga nora di karimoy na.